0: கரணி எஸ்ஐஆர் மல்த்தொன்னுண்டு
1: நித்த பாகவாது பொசா சேர்ப்பட புதர் சரி மல்புனா பேத்த கடைக்கு போய் நக்லினா அத்தண்டா தீர் போய் நக்லினா புதர்னு ஈ ஓட்டுத பட்டிருது தெப்புன வேலை அவுந்துண்டு
0: எஸ்ஐஆர் அர்ஜி பர்த்தி மல்பந்த போண்டா நிக்லின் புதர் ஓட்டர் லிஸ்டடு பிதாய் உரிப்புனா சாத்தியத்தை ஜாஸ்தி உண்டு அஞ்சாது பிரத்தி உரிலா நிக்லினா தாக்கலை பரிசீலனை மல்த்தது கட்டாயவாது சைன் பாடுது பூத்து மட்டத அதிகாரிகு கொரியர மரப்பொடுச்சி
1: ஓட்டுத பட்டி விசேஷ சமக்ர பரிஷ்கரண பகிட்டு ஓவே கடிபிடி பொடுச்சி பூத்து மட்டத அதிகாரிகளு இல்ல இல்லகு பண்ணக அக்லைகு சரியாயின மாஹிதி கொருது அகத்திய சாக்காரமல் புலே
0: நிக்லின குட்டும்பத பிரத்தியோரியன புதர் ஓட்டுத லிஸ்டடு இப்புனேனு சரியாது தூலி
1: ஜனக்லிகு மாஹிதி தெரிப்பவர போடாது தக்ஷிண கன்னட ஜில்லா பஞ்சாயத்திற்கு இ பிரகட்டனை